0: सिटी एफएम।
1: एक हो गए हम और तुम, तो उड़ गई निंदेरे
0: हिंदी।
2: தமிழ
0: கீத கேமத்து விதிட்ட ஆன ஹித்த மித்துரு சுலங்க FM 89.6 FM 89.8 திவைன புரா
3: சிட்டி FM

0: BOC Pitta Pitta Rata Thaggy Season 4. Send your remittances through Bank of Ceylon and win 50 million rupees in prizes.
1: BOC Pitta Pitta Rata Thaggy Season 4. நீங்களும் இன்றே வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் பணத்தை இலங்கை வங்கிக்கு அனுப்புங்கள். 5 கோடி ரூபாய் பெறுமதியான பரிசுகளுக்கு மேல் பரிசுகளை வெல்லுங்கள்.
2: 89.6 MHz 89.8 MHz
3: லங்கா பேங்குவின் ரன் காவனு.

0: ඉංග්‍රීසි පිටපිට රටතෑගි සීසන් 4 ඔබත් අදම රටින් එවන සල්ලි එක පිට එක ලංකා බැංකුවට මෙවන්න කෝටි පහක තෑගි පිට තෑගි දිනන්න.
1: இலங்கை வங்கியின் ரான்காவணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 11:44. இலங்கை வங்கியின் ரான்காவணு நிகழ்ச்சி நேர்களுக்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றும் இலங்கை வங்கியின் ரான்காவணு நிகழ்ச்சியின் நேர்களுக்காக நாம் ஏஷான் திசாநாயக்க, இலங்கை வங்கியின் திரைசரி பிரிவின் உதவி முகாமில் குறிப்பிட்ட நாணய மாற்றியங்கள் பற்றிய விவரங்களை தரவிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்று கலையகத்திலே எம்மோடு மிக முக்கியமான பல தகவல்களை மயூரி அபய்சிங் அவர்களோடு குறிப்பிட்டிருந்த அந்த தகவல்களையும் தருவதற்கு தயாராகின்றோம். முதலில் நாம் நாணய மாற்றியங்கள் பற்றிய விவரங்களை பார்ப்போம். இன்று ஆஸ்திரேலிய டாலர் 221.44, 233.70, பஹ்ரைன் டினார் 731.18, 861.51, கெனடியன் டாலர் 129.27, 238.21, சைனா ரமிம்பி 45.81, 47.67% இருக்கின்றது. இன்றும் டென்னிஸ் குரோனர் 48.84, 51.16, யூரோ 1 366.93, 378.94, ஸ்டெர்லின் பவுன் ஒன்றின் இன்றைய கொள்வில் 425.40, 439.90 அமைகின்றது. ஹாங்காங் டாலர் இன்று 40.03, 41.60% அமைகின்றது. இன்று இந்திய ரூபாய் 3.12, 3.62, ஜோர்தான் டீனார் 419.88, 491.5%, ஜப்பானன் 1.92, 2.3% அமைகின்றது. கொரியாவின் 1.21, 22% அமைகின்றது. குவைட் டினார் 1.9, 1.79 அமைகின்றது. மலேசியா ரெங்கிட் 76.22, 82.65% அமைகின்றது. நோர்வேஜியன் குரோனர் இன்று 33.61, 35.2% அமைகின்றது. நியூசிலாந்து டாலர் 182.04, 191.08% அமைகின்றது. இன்று நாணய மாற்று வீதங்களில் ஓமான் ரியால் 792.48, 849.42%, கட்டாரியால் 69.78%, 89.86%, சுவிஸ் பிராங் 396.85%, 413.38% அமைகின்றது. இன்று சுவிஸ் பிராங்கை தொடர்ந்து சவுதி ரியால் 75.62%, 90.78%, ஸ்வீடிஷ் குரோனர் 33.65%, 35.9%, ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தீர்கம் 179.5%, 91.56% அமைகின்றது. அதேபோல் சிங்கப்பூர் டாலர் 245.62%, 254.41% அமைகின்றது. இன்றும் சவுத் ஆப்பிரிக்கா ரேண்ட் 18.61%, 19.44%, தாய்பாத் 9.65% அமைகின்றது. அதனுடைய விற்பனை விலை 10.60%. அமெரிக்க டாலர் ஒன்றின் இன்றைய கொள்விலை 316.30%, 323.30% விற்பனை விலையாக அமைகின்றது. நாணய மாற்று வீதங்கள் பற்றிய விவரங்களை வழங்கினோம். இன்று கலையகத்தில் இருந்து மிக முக்கியமாக நாணய மாற்றுவிதங்களை தொடர்ந்து கலையகத்தில் பிஓசி பிஎஃப்சி கணக்களை ஆரம்பிக்கின்ற வெளிநாட்டில் இருந்து பணத்தை அனுப்புகின்ற போது பிஓசி பீட்டர் பீட்டர் ரட்ட தேகி சீசன் 5 இணைந்து கொள்வதற்கான முறைமைகளுக்கு இப்பொழுது சீசன் 4 ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சீசன் 4 தொடர்ந்து சீசன் 5 போவதற்குரிய ஆர்வத்தை தூண்டுவது சீசன் 4. அதேபோல் சீசன் 3 கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் சீசன் 4 வெளிநாட்டிலிருந்து மிக கூடுதலான பணத்தை அனுப்புகின்றார்கள். அதிலும் இலங்கை வங்கியின் மூலமாக உத்தியோகபூர்வமாக பணத்தை அனுப்புகின்றவர்கள் மிக கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் சர்வதேச அரங்கிலே 20 நாணயங்களை இலங்கை வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. நாங்கள் நாணய மாற்றியத்தில் குறிப்பிட்ட எந்த வகை நாணயத்திலும் நீங்கள் அந்தந்த நாடுகளிலிருந்து பணத்தை இலங்கைக்கு அனுப்பலாம். இலங்கைக்கு அனுப்புகின்ற போது வெளிநாட்டு நாணய கணக்காகிய பிஎஃப்சி கணக்குகளில் கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கிருந்து நீங்கள் பணத்தை அனுப்புகின்ற பொழுது இங்கிருந்து மிக கூடுதலான இலாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள்தான். நீங்கள் உங்களுடைய கணக்கிலே இருந்து அந்த பணத்தை உத்தியோகபூர்வமாக இலங்கை வங்கிக்கு சட்ட முறைப்படி அனுப்புகின்ற பொழுது, சட்டமுறை என்று சொல்லுகின்ற பொழுது சட்ட முறைமையற்ற முறைகள் பல இருக்கின்றன. அந்த முறைமைகளை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இலங்கை வங்கி பிஓசி ரான்காவணு நிகழ்ச்சியின் மூலமாக. அந்த நாணய மாற்று வீதங்களை தொடர்ந்து உங்களுக்கான அந்த விவரங்களை தந்தபோது அவர் குறிப்பிட்டிருந்த இங்கே கலையகத்திலே இன்று இலங்கை வங்கியின் சார்பில் கலந்து கொண்டு குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக பிஓசி பிஎஃப்சி கணக்குகளை ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களும் அந்த பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான மிக கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகள் தோறும் இடம்பெறுகின்ற இலங்கை வங்கியின் ரான்காவணு நிகழ்ச்சி இரவு 10 முதல் 12 வரையிலே பிஓசி பிஎஃப்சி எப்பொழுதுமே இலங்கை வங்கியினுடைய சார்பிலே இடம்பெறுகின்ற அந்த நிகழ்ச்சி சிடிஎஃப்எம் அலைவரிசையினூடாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. பிஓசி பிஎஃப்சி கணக்குகளை ஆரம்பித்து நீங்கள் கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பிஓசி பிஎஃப்சி பிட்டபிட்ட ரட்டத்தாகி சீசன் போவிலே கூடுதலான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளை தெரிவு செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமைகின்றது. மிக கூடுதலான முறைகளிலே மிக கூடுதலான பணத்தொகை அனுப்புகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகள் என்ற அந்த எல்லைக்குள் வரையறுக்கப்படுகின்ற போது அங்கு இடம்பெறுகின்ற போட்டியிலே துண்டு குழுக்கள் மூலமாக அதிர்ஷ்டலாப சீட்டெடுப்பின் மூலமாக மிக கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நாம் அறியத்திருக்கின்றோம். எனவே இலங்கை வங்கியின் மூலமாக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன்பு கணக்கை ஆரம்பிக்கலாம். பிஎஃப்சி கணக்கு அல்லது சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் இறுதி நேரத்தில் கூட கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருக்கின்ற இலங்கை வங்கி கிளையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றதன் பின்னர் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கை வங்கியுடைய விற்பனை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சர்வதேச மட்டத்தில் இருக்கின்ற இலங்கை வங்கியுடைய முகவர்கள் மூலமாக நீங்கள் அங்கே இருந்து பிஓசி பிஎஃப்சி கணக்கை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பிஓசி பிஎஃப்சி கணக்கிலே கடவுச்சீட்டுகளுடைய அங்களுக்கு உரிய தேவையான பத்திரங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் கணக்கை ஆரம்பித்து அதிலிருந்து உங்களுடைய கணக்கில் நேர்மையான கொடுக்கல் வாங்கலை செய்யலாம். கூடுதலான நன்மைகள் தருகின்ற தேசத்தின் பேரொளி தீபம் இலங்கையின் முதல் தர வங்கி இலங்கை வங்கி இலங்கையினுடைய அபிவிருத்தியிலும் மிக கூடுதலான பங்களிப்பை செய்கின்றது என்பதனால் இலங்கை வங்கி இன்று தேசத்தின் அபிவிருத்தியிலும் முன்னணி வங்கியாக திகழ்கின்றது. இலங்கை வங்கி என்றான் காவணி நிகழ்ச்சி நேர்களுக்காக நாம் இனி ஒரு பாடலை தருகின்றோம். டன்சன் கங்காநாத் தருகின்ற அதேபோல் அனுருத் சேனாதிலங்கார் தொழில்நுட்பத்தில் உதவி கொண்டிருக்க மயூரி குறிப்பிட்டது போல இலங்கை வங்கியின் ரான்காவுன நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுக்கான புதிய தகவல்களையும் உடனுக்குடன் தருகின்ற நிகழ்ச்சியாக இலங்கை ரான்காவனு அமைகின்றது. இலங்கை வங்கியின் ரான்காவனு சார்பிலே மலர்ந்த இந்த மாதத்தின் சிறப்புகளையும் உங்களுக்கு தருகின்றது. ஒரு பாடலை கேட்டு தொடர்வோம்.